0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം.
1: അട ഷോ പക്കത്തില തന്നെ 2 മിനിറ്റ്സ് തന്നെ, ഹെൽമെറ്റ് എതുക്കു அப்படின்னு நிறைய வாட்டி கேட்டிருக்கோல. This is Ahalya FM 90.4 and RJ Hira with you. இந்த டயலோகை நாம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஆக்சிடென்ட்ஸுக்கு டிஸ்டன்ஸ் இம்பார்ட்டன்ட் இல்ல. 1 கிலோமீட்டர்ல நடக்கலாம், 50 கிலோமீட்டர்ஸ்ல நடக்கலாம், ரிஸ்க் நியர் பைன்னு எக்ஸெம்ஷன் கிடையாது. 2026 ஜூன்ல சென்னை டிராபிக் போலீஸ் நடத்தின 3-day என்போர்ஸ்மெண்ட் டிரைவ்ல 2,825 டிராபிக் வயலேஷன் கேசஸ் புக் பண்றாங்க. அதாவது அதுல 2,272 கேசஸ் ஹெல்மெட் போடாம டூ வீலர் ஓட்டினது. ஹெல்மெட்னா போலீஸ் ஃபைன் அவாய்ட் பண்ண யூஸ் பண்ற ஆப்ஜெக்ட் கிடையாது. ஆக்சிடென்ட்ல ஹெட் இன்ஜுரி ரிஸ்க ரெடியூஸ் பண்ண யூஸ் பண்ற சேஃப்டி எக்யூப்மெண்ட். கரெக்டா ஹெல்மெட் போடணும், ஸ்ட்ராப் லாக் பண்ணிருக்கணும், பேசஞ்சரும் ஹெல்மெட் போடணும். அண்ட் பிளீஸ் ஹெல்மெட்டை கையில வச்சுட்டு பைக் ஓட்டுறது ஹெல்மெட் யூஸ் பண்றது இல்ல, கையில மாட்டிக்கிறது இல்ல, தலையில மாட்டிக்கணும். ஆ ஹெட்ல தானே எல்லாம் இருக்கணும். ஸோ ஹெட்டை பத்திரமா பாத்துக்கோங்க. சின்ன டிஸ்டன்ஸா இருந்தாலும் ஹெல்மெட் போட மறந்துடாதீங்க. ஓகே, இது அஹல்யா FM 90.4 and this is RJ Hira with you. Stay tuned.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം. ട്രാഫിക് സിഗ്നൽ റെഡ്ല ഇരിക്കു, റോഡ് എംപ്റ്റിയാ ഇരിക്കു, യാരും ഇല്ല, പോയിടലാം. இதுதான் ப்ராப்ளம். சிக்னல் ஃபாலோ பண்றது டிராஃபிக் இருக்கும்போது மட்டும் இல்ல, சிக்னல் இஸ் எ சிஸ்டம். எவ்ரி ஒன் ஃபாலோ பண்ணாதா சிஸ்டம் ஒர்க் ஆகும். இது அஹலியா எஃப்எம் 90.4 and this is RJ Hira with you. அதே மாதிரி ஸ்பீட் லேட் ஆகுது, மீட்டிங்க்கு லேட்டு, காலேஜ்க்கு லேட்டு, ஒர்க்குக்கு லேட்டு, கொஞ்சம் ஸ்பீடாக போயிடலாம். ஆனால் நம்ம கெயின் பண்ணுற ஃபியூ மினிட்ஸ்க்கு ஆப்போசிட்டாக ரிஸ்க் ரொம்ப பெருசாக இருக்கலாம். ஹார்னும் சேம் தான். ஹார்ன்னா மூவ், வை ஆர் யூ ஸ்லோ, எனக்கு வழி கொடு அப்படின்னு ஃப்ரஸ்ட்ரேஷன் எக்ஸ்பிரஸ் பண்ண மட்டும் இல்லை, எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கும் ஹோன் யூஸ்ஃபுல் தான். கண்டினியூஸாக ஹோன் அடிக்கிறது டிராஃபிக்கை ஸ்லோ பண்ணாது. ஸோ ரோடில் கொஞ்சம் பேஷன்ஸ். 5 மினிட்ஸ் லேட் ஆகுறது பெட்டரா இல்லை லைஃப் டைம் ரிக்ரெட்டு பெட்டரா, எது பெட்டர்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்த பாட்டுக்கான டைம். இது அஹலி எஃப்எம் 90.4 and this is RJ Hira with you. Stay tuned.

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ரோட் சேஃப்டினா டிரைவர்ஸ் பத்தி மட்டும் பேசக்கூடாது. நடந்து போறவங்களும் ரோட் யூசர்ஸ் தான். எல்டர்லி பீப்புள், சில்ட்ரன், பிரெக்னென்ட் விமன், பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு ரோட் க்ரோஸ் பண்றது ஈஸியா இருக்கணும். பெடஸ்ட்ரியன்ஸ் க்ரோசிங்ல இருந்தா அதை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ஃபுட் பாத்த பார்க்கிங் ஸ்பேஸா யூஸ் பண்ணாதீங்க. டூ வீலர்ல ஃபுட் பாத்ல ஸ்பீடா போகாதீங்க. அண்ட் பெடஸ்ட்ரியன்ஸ் சிக்னல் இருக்கும் போது அதை ஃபாலோ பண்ணுங்க. ஃபோன் பார்த்துட்டு ரோட் க்ரோஸ் பண்ணாதீங்க. ஹெட்ஃபோன்ஸ் ஃபுல் வால்யூம்ல வச்சுட்டு சரௌண்டிங் சவுண்டை இக்னோர் பண்ணாதீங்க. ரோட் சேஃப்டினா டிரைவர் சேஃப்டியா இருக்கணும் மட்டும் இல்ல, ரோட் யூஸ் பண்ற எவ்ரி பர்சன் சேஃபா வீட்டுக்கு ரீச் ஆகணும். அதே மாதிரி பெடஸ்ட்ரியன்ஸ் கண்டிப்பா சீப்ரா க்ரோசிங் இருந்தா அதுலதான் நீங்க க்ரோஸ் பண்ணணும். அது உங்களுக்காக வரையப்பட்டது. ஸோ அதை மாத்திட்டு அங்க க்ரோஸ் பண்ணலாம், இங்க க்ரோஸ் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் நினைச்சா தயவு செய்து அதை பண்ணாம உடனே நீங்க சீப்ரா லைன் எடுத்துக்கோங்க. இல்லைனா பத்திரமா பார்த்ததுக்கு அப்புறம் மட்டும் க்ரோஸ் பண்ணுங்க. ஓகே, ரோட் யூஸ் பண்ற எவ்ரி பர்சன் சேஃபா வீட்டுக்கு ரீச் ஆகணும், அதுதான் நம்மளோட மோட்டிவ். ஓகே, இப்ப அடுத்த பாட்டுக்கான டைம். இது அகலி எஃப்எம் 90.4 and this is RG Hira with you. Stay tuned.
1: இன்பங்கள் ஆயிரம் ஆயிரம் தொட்டிலாகுது மானுடம்.

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം.
1: சப்போஸ் உங்க முன்னாடி ஆக்சிடென்ட் நடக்குது. ஃபர்ஸ்ட் திங், பானிக் பண்ணாம சிச்சுவேஷனை அசஸ் பண்ணுங்க. டிராஃபிக்ல இன்னும் ஒரு ஆக்சிடென்ட் நடக்காம சேஃபா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. எமர்ஜென்சி மெடிக்கல் ஹெல்ப் வேணும்னா 108 ஆம்புலன்ஸ் கால் பண்ணலாம். இமீடியட் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்னா 112 கால் பண்ணலாம். தமிழ்நாடோட கவர்மெண்ட் ஹெல்ப் லைன் லிஸ்டிங் ஆல்சோ ப்ரொவைட் 103 ஃபார் டிராஃபிக் போலீஸ். லொகேஷன் எக்ஸாக்டா சொல்லுங்க, நியர்பை லேண்ட்மார்க் சொல்லுங்க, எவ்வளோ பீப்புள் இன்ஜோர்ட், வெஹிக்கிள் ஃபயர் ரிஸ்க் இருக்கா, ரோட் பிளாக் ஆகுதா, இதெல்லாம் கிளியரா கம்யூனிகேட் பண்ணுங்க. அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங், இன்ஜோர்ட் பர்சனை அன்னெசரியா மூவ் பண்ணாதீங்க. எஸ்பெஷலி சீரியஸ் ஹெட் ஆர் நெக் இன்ஜுரி சஸ்பெக்ட் பண்ணினா ட்ரெயின்ட் மெடிக்கல் ஹெல்ப் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நம்ம ரோல் சம்டைம்ஸ் ஹீரோ ஆகுறது இல்ல, கரெக்ட் ஹெல்ப்பை கரெக்ட் டைம்ல ரீச் பண்ண வைக்கிறது. சோ ரோட்ல டிராவல் பண்ற எல்லாருக்கும் இந்த நம்பர்ஸ் ஞாபகத்துல இருக்கணும். 108 ஃபார் ஆம்புலன்ஸ், 112 ஃபார் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ், அதை மனசுல வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப அடுத்த பாட்டுக்கான டைம். இது அஹல்யா எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது ஒரு ஸ்மால் ப்ராமிஸ் பண்ணுங்க. ஹெல்மெட் ப்ராப்பர்லி போடுவோம், சீட் பெல்ட் போடுவோம், போனை டிரைவ் பண்ணும்போது டச் பண்ண மாட்டோம், சிக்னல் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், ஸ்பீடுக்கு காம்படிஷன் கொடுக்க மாட்டோம், பெடஸ்ட்ரியன்ஸ்க்கு ஸ்பேஸ் கொடுப்போம், அண்ட் ஆக்சிடென்ட்ஸ் பார்த்தா ஜஸ்ட் வீடியோ எடுத்துட்டு நிற்காம ஹெல்ப் கால் பண்ணுவோம். 108 ஃபார் ஆம்புலன்ஸ், 112 ஃபார் எமர்ஜென்சி, 103 ஃபார் டிராஃபிக் போலீஸ். நம்பர்ஸை ஃபோனில் சேவ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ரோட் சேஃப்டினா அவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறது இல்லை, நம்ம எல்லாரும் வீட்டுக்கு சேஃபாக திரும்பி வரணுங்கிறது. ஒரு செகண்டோட பேஷன்ஸ், ஒரு செகண்ட் அட்டென்ஷன், சம்டைம்ஸ் அது ஒரு லைஃபை சேவ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. நம்ம லைஃப், மற்றவங்களோட லைஃப், எல்லா லைஃபும் ப்ரெஷஸ் தான். இப்போ ப்ரெஷஸான அடுத்த பாட்டுக்கான டைம். இவ்வளவு நேரம் உங்கள் கூட இருந்தது ஆர்ஜி ஹீரா நாகலி எஃப்எம் 90.4. பபாய், டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல்.

0: ஓட்டுதருக்குமா?
1: அது தான கொடுத்திருக்காங்க.
2: கிஃப்ட் வந்திருக்கா?
0: ஆமா, கிஃப்ட். என்ன கிஃப்ட்?
2: How to be perfect in life, not book.
0: பாக்கறது ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கீங்களே. டெய்லி காலையில எத்தனை மணிக்கு எந்திருப்பீங்க?
1: 4:30.
0: ஏன், வீடு வீடா போய் பால் பேக்கெட் போடுவீங்களா?
1: இல்ல இல்ல, படிப்பேன்.
0: படிப்பீங்க.
1: But you look beautiful.